0: பண்ணிருக்கீங்களா? அதே டவுட்
1: இருக்கும்போது
0: அவர் சாயங்காலம் மக்கள் மட்டும் மாறா அது சொல்ல வர வைக்கணும்.